0: FM 93.5, FM 93.7, Lakhana, Radio ITN.
1: Lukaya, mare vedene uni. Dokki ki wale mare memory lost kila.
2: Memory lost?
1: Call the doctor. Yaar sunnadu? Mama, kiri ke bunne ya sini vedene muku tata paya vedakarane ya mata.
3: Oh my god.
1: சூப்பரி டாக்டர் நீ டாக்டர் ஹரியதம கீழ தியனவானே
0: ஹினா வேவி சிந்து அஹன்ன எஃப்எம் 93.5 எஃப்எம் 93.7 ஹந்தேவி ஹතර வெද්දි டியூன் කරලා தியாகன்
4: ஈவினிங் டிரைவ் வித் சமித் அண்ட் சாரு

0: வைக்கியா சுரக்கிமு மகத்தோட்டா கிளீன் ஸ்ரீலங்கா வெடசதானியாட தேக்கிரயாத்மக வன ஜாதிக மார்க ஆரக்ஷாவ பிலிபந்த சிசும் தனுவத் கிரீமே தேக்கியா மீலங்க வெடசதான
1: ஜூலி ஹத்துனிதா பிபில யசோதரா ஜாதிக பாசலேதி
2: சந்தானைய கிளீன் ஸ்ரீலங்கா லேகம் காட்ரானிய ஸ்ரீலங்கா போலீசிய சமக அத்தியாபன அமாத்தியாஷய
1: ஸ்வாதீன ரூபவாஹினி மாத்திஜாலய தேரேக்யா சுரக்கிமு மகத்தோட்ட
3: 11 வினாடி 55 දැන් වෙලාව
1: වෙලාව ඔබ වෙත ගෙන ආවේ மகாஜன சம்பத் ரட்டட்டம சம்பத் ஹார்ட் பீட்.

0: ஆட்டத்த வக கேம ரேடியோ
1: லுக்கையா மார வேடனே ஊனி தொக்கிக்கு வாழை மட மெமரி லோஸ் கீழா
2: மெமரி லோஸ் கால் தி டாக்டர் யாரு சொன்னது
3: தியாகன்
4: Evening Drive with Chamit and Charu.
5: Sama Anugrahaya.
6: அனம்மனங்கால வதுவுனானே மேக்ஸ்.

0: Lakhanda Radio ITN
1: Sri Lanka Television Itihasi Palamuvarada TV Radio Digital Ekavara Ekamitata
2: ஜனபதி அறுமுதல ஜனதா கிரணிய பூ ஹெட்டி ஜனாதிபதி ஜேஷ்ட அத்திரிக்க லேக்கம் சகா ஜனாதிபதி அறுமுதலில் லேக்கம் ரோஷன் கமகி மகதா சமகின் ஒன் ஏ பொலிடிக்ஸ் அது ராத்திரி தாயை தீட்ட